எமது வானொலி நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 1 மணி ஆகிறது. அன்புக்குரிய மொரிஷியஸ் வானொலி இரசியர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளம் நிறைந்த திட்டிக்கும் திங்கட்கிழமை மத்திய வணக்கம்.

0: நாம் இந்த குளிர்காலத்தில் அதாவது இந்த மழைக்கால மத்திய வேளையில் உங்களுக்கு ஒரு இனிமையான மற்றும் புத்துணர்ச்சியான மத்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணூற்று பத்தொன்பது கிலோஹெர்ட்ஸ் மத்தியில் மொரிஷியஸ் வானொலியில் நாளோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: திங்கட்கிழமை ஆகஸ்ட் 10ஆம் தேதி இன்றைக்கு நம்மாடத்தின் ஆடி மாதத்தின் 25ஆம் நாள். எமது நிகழ்ச்சியில் முத பாகத்தில் வருவன பக்தி பொங்கும் பாடல்கள். முதலில் யானை முகத்தோணி போற்றும் ஒரு பாடல். இசை கோயில் சித்ரா அவர்கள் குரலில். விநாயகருக்கு ஞானத்தின் தெய்வம், வினைகளை தீர்ப்பவர், வெற்றியின் ஸ்வரூபம், பொறுமையின் சிகரம், பற்றற்ற அன்பானவர், அசைக்க முடியாதவர், கருணையின் ஸ்வரூபம் என்றெல்லாம் பெரும் புகழ் உண்டு.

மங்கையரே, இந்த மத்திய நேரத்தில் இதமான இசை மயக்கம் இசையோடு கரையும் மனதிற்கு அமைதியையும் பேரானந்தத்தையும் தருகிறது. இதோ அடுத்து சலங்கையொளி படத்தில் வந்துள்ள ஒரு தெய்வீக பாடல். இதோ வரும் பாடல். ஓம் நமச்சிவாயா.

நீங்கள் ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் இசைஞானி இளையராஜா காலத்தால் அழியாத சிறந்த ஒரு பாடல். மூகாம்பிகை தாய் மூகாம்பிகை படத்தில் வந்துள்ள ஒரு பாடல் இது. அவர்கள் தாமே பாடும் பாடல்.

வாழ்க தமிழ் வளர்க்க குரல் நெறி. இன்றைய குரல் அதாவது அதாவது அதிகாரம் வான் சிறப்பு, த பிளெஸிங் ஆஃப் ரெயின். வான் சிறப்பு என்பது நம் தேவ புலவரின் திருக்குறளில் இரண்டாவது அதிகாரம் ஆகும். இதில் திருவள்ளுவர் மழையின் இன்றியமையாமை, அதன் ஆன்மீக சமூக மற்றும் பொருளாதார முக்கியத்துவத்தை பத்து குறப்பாக்களில் விளக்கியுள்ளார். இதோ வரும் இந்த குறப்பா குரல் 15. வான் சிறப்பு, த பிளெஸிங் ஆஃப் ரெயின். கொடுப்பதூவும் கெட்டார்க்கு சாய்வார் மற்றங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை. பொருள் பெய்யாமேல் வாழ்வை கெடுக்க வல்லவும் மழை. மழை இல்லாமல் வளம் கெட்டு நொண்டவர்க்கும் துணையாய்

அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ் ரெயின் பை இட்ஸ் ஆப்சன்ஸ் ரூயின்ஸ் மென் அண்ட் பை இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ரெஸ்டோர் தெம் டு ஃபோர்ச்சூன்.

0: இதோ வரும் குறப்பாக்களை வான் சிறப்பு The blessing of rain.
1: வான் சிறப்பு

0: nourriture pour ceux qui n'en ont besoin et leur est elle-même une nourriture.
1: வெண்ணின்று போய் பிந்திரி நீர்வி என் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி.
0: Si le ciel retenait la pluie, la faim régnerait en ce vaste monde, entouré par l'immense océan, et le torturerait.
2: ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால்.
0: Si la pluie, source de richesse, arrivait à faire défaut, le laboureur ne pourrait plus faire travailler sa charrue. Sans pluie, point d'agriculture.
3: கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கு எடுப்பதும் எல்லாம் மழை.
0: Ruiner des fortunes établies, rétablir des fortunes ruinées, tout cela, la pluie peut le faire.
4: விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும் புல் தலை காண்பு அரிது.
0: À moins que les nuages ne laissent tomber leurs gouttes, il serait impossible de trouver même un brin d'herbe verte.
5: நெடும் கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கதாகிவிடின்.
0: Même ce vaste océan perdrait de son volume si les nuages ne lui rendaient pas ce qu'ils lui prennent.

0: Si le ciel s'asséchait, il n'y aurait plus ici-bas ni fête ni culte des dieux.
1: தானம் தவம் இரண்டும் தங்காவிய உலகம் வானம் வழங்காதே நின்
0: Il n'y aurait plus ni charité ni pénitence en ce vaste monde si le ciel ne dispensait plus la pluie.
2: நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு
0: Puisqu'il est dit que sans eau ce monde ne peut exister, sans la pluie, aucun devoir n'est possible. On ne peut remplir ses devoirs que si l'on est en vie. L'existence et la bonne marche de ce monde dépendent donc de la pluie.
3: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி
4: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது. அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில் மத்திய வெயிலின் நடுவே இந்த இனிய மெல்லிசைகள் மென்மையான தென்றல் காற்று போல மனதை வருகின்றன. இதோ வரும் கண்ணாடி பூக்கள் படத்து பாடல் சின்ன சின்ன

தீவிரமான ஒரு காதல் பாடல், நீ ஒரு காதல் சங்கீதம், நாயகன் படத்து பாடல். இது இசைஞானி இளையராஜாவின் இசையில் மனோ மற்றும் கேஸ் சிட்டாவின் சாந்த குரல்களில் ஒலிக்கும் என்ற பாடலையும் நீங்கள் கேட்டு

அன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் இன்னிசை திரை கீதங்கள் இன்சுவை தரும் பாடல்கள். பால்ரா மற்றும் சாதன சர்க்கம் ஆகிய இருவரும் இணைந்து பாடும் பாடல் வித்யாசாகர் அவர்களின் அற்புதமான அற்புதம் வாய்ந்த மெல்லிசையில் உருவான ஒரு பாடல் பனிக்காற்றை பனிக்காற்று.

நிகழ்ச்சியில் இறுதியாக வரும் பாடல் காடல தினம் படத்து பாடலாகும். இந்த இதமான மழை நேரத்தில் இசை புயதகமான இசையமைத்த இந்த மெல்லிசை பாடல் நீங்கள் ரசித்து ரசித்து கேட்கலாம். எங்கள் கூடவை என்ன விலை அழகே நினைவில் நிற்கும் ஒரு பாடல் இது.

நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பராட்ன அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றிரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி சேருவை நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுகின்றேன். நன்றி.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: அன்பு மக்களே, இனிய இரவு வணக்கம். உங்கள் மனதை வருடும் இனிய பாடல்களோடும் சிந்தனையை தூண்டும் சிறு கருத்துக்களோடும் இந்த இரவை இன்னும் அழகாக்க வந்திருக்கிறது உங்கள் அன்பு நிகழ்ச்சி இசை அருவி. நாளின் பரபரப்பை மறந்து சில நிமிடங்கள் இசையோடு பயணிப்போம். உங்கள் அன்பான நிகழ்ச்சியுடன் நான் கலைவாணி. வாருங்கள், இசையில் நனைவோம்.

வாழ்க்கை என்பது எப்போதும் நாம் நினைப்பது போல் அமைவதில்லை. சில நேரம் மகிழ்ச்சி, சில நேரம் சோகம், சில நேரம் வெற்றி, சில நேரம் தோல்வி. ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. வாழ்க்கையை மாற்ற முடியாத நேரத்தில் வாழ்க்கையை பார்க்கும் நம் பார்வையை மாற்றிக்கொள்வோம். அதுதான் நிம்மதிக்கான முதல் படி.

நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் இன்று நாம் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி நாளையை நிச்சயம் மாற்ற முடியும். பாதை கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை, நடப்பதை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, உங்கள் கனவை நோக்கி முன்னேறி கொண்டே இருங்கள். ஒரு நாள் நான் முயற்சி செய்தேன் என்ற பெருமை உங்களுக்கு கிடைக்கும்.

இன்றைய பொன்மொழி, இன்றைய சிறிய சிந்தனை. வாழ்க்கையில் உயர்வது முக்கியமல்ல, உயர்ந்த பிறகு மற்றவர்களை உயர்த்துவதுதான் உண்மையான வெற்றி. நாம் பெற்ற மகிழ்ச்சியை பகிரும் போது அது இரட்டிப்பாகிறது. நாம் கொடுக்கும் அன்பும் அப்படிதான், அது எப்போதும் நம்மிடம் திரும்பி வரும்.

இன்றைய திருக்குறள் அன்பிலார் எல்லாம் தம்மக்குரியர் அன்புடையார் என்பும் உரியார் பிறர்க்கு. அதாவது அன்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தங்களுக்கே உரியது என்று நினைப்பார்கள். ஆனால் அன்புடையவர்கள் தங்களிடம் இருப்பதையும் பிறருடன் பகிர்ந்து கொள்வார்கள் என்பதே இந்த குறளின் அழகான கருத்து. அன்பும் இருக்கும் இடத்தில் மனித நேயம் இருக்கும். மனித நேயம் இருக்கும் இடத்தில் உலகமே அழகாகும்.

அன்பு மக்களே, இன்றைய இசை அறுவை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. இந்த இரவின் இசையும் இனிய நினைவுகளும் உங்கள் மனதில் நீண்ட நேரம் ஒலித்து கொண்டிருக்கட்டும். இனிய இரவு, இனிய கனவுகள். நாளை மீண்டும் சந்திப்போம், புதிய இசையோடு, புதிய சிந்தனையோடு. அதுவரை உங்கள் அன்பான இசை அருவி உங்கள் மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

ஜம் தரி சக்க தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதோம் சண்ண சண்ண குக்கும் தரி தாம் கிடுதுக்கு தரி கிடுதோம் தரி தண்ண த ஜண்ணு த திமி த தரி த தாம் தண்ண த தாம் ஜண்ணு த தாம் தரி த தண்ண த ஜண்ணு த கிடுதி

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: ஸ்ரோத்ரந்தரிக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।